தக்கதின்ன தரக்கட தக்க தக்கதின்ன தக்கிட்ட தக்கதின்ன து து து து து து து தக்கதின்ன தக்கதின்ன தக்கதின்ன தும் ததும் தா தங்கட தக்க தரக்கட தக்க தின் தங்கட தக்க தரக்கட தக்க தரக்கட தக்க தரக்கட தக்க தக்கிட்ட தக்கதின்ன தக்கதின்ன தத்தும் தக்கதின்ன தத்தும் தக்கதின்ன தத்தும் தக்கிட்ட தக்கதின்ன தக்கிட்ட தக்கதின்ன தக்கிட்ட தக்க தின்ன தக்கிட்ட தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க தக்க த